0: சண்முகம்.
1: You are listening to Ashray FM 90 நாடினுப்பம் நாட்டார்கோப்பம்.
2: பெரே பாடன்ஸ் கோல்டன் டைமண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நெடுமங்காட் நெய்யாற்றங்கரா கொட்டாரக்கரா கருநாகப்பள்ளி.
3: ஏர் டிக்கெட்டும் விசையுமினி மிதமாய நிரக்கில் கேம்பஸ் டிராவல்ஸ் கொட்டாரக்கரா. கான்டாக்ட் 9958731155.
4: ஓணத்தின் அதே விலக்குறவில் ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கணும் அவசரம் இனியும் உண்டு. ஆக்சிஜனில் ஓணம் கலாச்சக்குட்ட செப்டம்பர் 4 முதல் 10 வரை ஃபிரிட்ஜுகள் ஓணத்தின் அதே விலக்குறவில் ஆக்சிஜனில் இருந்தும் வாங்காம்.
5: മാതാപിതാക്കളാവുക ഏവരുടെയും വലിയ സ്വപ്നം. ആ സ്വപ്നത്തിലേക്കുള്ള വിശ്വസനീയമായ വഴികാട്ടിയാണ് നിയോവിറ്റ ഫെർട്ടിലിറ്റി സെന്റർ. ആധുനിക IVF ഉൾപ്പെടെയുള്ള നൂതന ഫെർട്ടിലിറ്റി ചികിത്സകളും പരിചയസമ്പന്നരായ വിദഗ്ധരുടെ വ്യക്തിഗത പരിചരണവും പ്രതീക്ഷയുടെ തുടക്കം. നിയോവിറ്റ ഫെർട്ടിലിറ്റി സെന്റർ, അയത്തിൽ ജംഗ്ഷൻ, കൊല്ലം.

தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்தின் தங்கடத்த